0: ஏய், நாங்க எங்கேயும் போலட, இங்க தான் இருக்கோம், இங்க தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: ஸ்ரீ காயத்ரி ஒகேஷனல் ஜூனியர் காலேஜ், கோர்சலு, நர்சிங், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டிஎம்எல்டி, டிஏஎன்எஸ், ஜிஎன்எம், டிஓஏ, பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் கலவு, உச்சித ஹாஸ்டல் வசதி கலது, தள்ளிக்கு வந்தனம் பதக்கம் வர்த்தின்சனு, கொத்த பஸ் ஸ்டாண்ட் தகர ஓவர் பிரிட்ஜ் பிரக்கன பீமவரம் பன், ஸ்ரீனிவாஸ் தென்னேட்டி கரஸ்பாண்டன்ட், விரிஞ்சி தென்னேட்டி டைரக்டர்.
2: வெல்கம் பேக் டு தீன்மார் லிசனர்ஸ். ఇప్పుడత నేను మీకోసం మెగా పవర్ స్టార్ రామ్ చరణ్ గారు అండ్ సమంత గారి కాంబినేషన్ లో వచ్చిన రంగస్థలం మూవీలో నుంచి రంగమ్మా మంగమ్మా ఏం పిల్లడు అనే సాంగ్ నైతే ప్లే చేయబోతున్నాను. అండ్ ఈ సాంగ్ ని పాడింది వచ్చేసి మన ఎంఎం మాన్సీ గారు. ఇప్పుడు బ్యూటిఫుల్ రొమాంటిక్ సాంగ్ మీకోసం వచ్చేస్తుంది, విని ఆనందించండి.